மதங்கமுக் தாபிரசி கும் காங் கும் கபிச்சங் ஃபிம் அசிதகி நவுயமதி புஷ்பராணி அனிகிய புன்பு கொஞ்சல்தா குவாயிரக்பம் விஸ்வாமித்ரசிங்ன செய்ரேங்பா செய்ராங்பன ஓகேத்.